0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஆனிசை நேயர்களுக்கு பணிவன்பான வணக்கம். தொண்டு தொட்டு நம்ம தமிழ் மக்கள் நலமா வளமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்பு. இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் 8 மணி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். அப்பா, மூச்சு முற்றத்துக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமில் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற ப்ரோக்ராம்காக தான் என்னோட இன்னைக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் டபுள் தமாக்கா ஆஃபரில் வந்து இணைஞ்சிருக்காங்க. நான் உங்கள் ஆர்ஜே ஹிமா. நம்ம ஒரு பாடலோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், பல முக்கியமான விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க பேரை தெரிஞ்சுப்போம், நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: என் பேர் நிஷா, நான் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். கடந்த 3 வருஷமாக வானிசை வானொலிக்கு நிகழ்ச்சியும் தருகிறேன்.
0: அருமை நிஷா. எங்களுடைய பின்னணி கதாநாயகி இன்னைக்கு நாங்கள் முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கதாநாயகி யாருன்னு பார்ப்போம்.
2: வணக்கம், என் பேர் ஹர்ஷினி. நான் 2வது வருடம் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு வருகிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பகுதி நேர வேலையாக நான் தமிழ் பாடசாலையிலும் ஆங்கில
0: டியூட்டராகவும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவங்கள பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய எஃபி லைவை வானிசை எஃப்எம் அப்படின்ற எங்களுடைய எஃபி பேஜில் வந்து பார்க்கலாம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

0: கனா படத்துல இருந்து அனிருத் அவர்களோட குரலில வந்து திபு நினன் தாமஸ் அவர்களோட இசையமைப்புல வந்து வந்த பாடல் தான் இப்ப கேட்டோம். இந்த பாடல் அவரே பாடியிருக்கிறதுனால அவரே இசையமைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவரில் இசையமைப்பாளர். அந்த மாதிரி பின்னணியை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால இன்னைக்கு நம்மளோட இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அந்த ப்ரோக்ராம்ல வந்து இணைஞ்சிருக்க நம்மளுடைய இரண்டு இளைஞர்கள் நிஷா மற்றும் ஹர்ஷினி, அவங்களோட பின்னணி என்ன அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நிஷா, உங்களை பற்றி ஒரு சிறிய பின்னணி நீங்களே வந்து சொல்லுங்க மக்களுக்கு.
1: நான் பிறந்தது இந்தியா தான், ஆனால் என் அப்பாவின் வேலையின் காரணத்துக்காக நான் பிறந்த உடனேயே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து விட்டோம். என் பெற்றோர்கள் இருவரும் ஒரு தமிழ் பள்ளியை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வருடம் தான் நானும் அதில் ஒரு தமிழ் ஆசிரியராக சேர்ந்துள்ளேன்.
0: அற்புதம், நீங்களும் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் பல பேருக்கு வந்து ஊக்குவிப்பா இருக்கீங்க. நீங்க வந்து பயங்கரமா தமிழ் பேசி என்ன இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க நிஷா. ஹர்ஷினி, உங்களோட பின்னணி பத்தி சொல்லுங்க.
2: நான் வந்து பிறந்தது தமிழ்நாட்டில் தான். அப்புறமா எனக்கு 10 வயசு இருக்கும் போது நாங்கள் குடும்பத்தோட இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து விட்டோம். அப்புறமா ஒரு வீட்டிலையும் தமிழில் தான் பேசுவோம், அதனால எனக்கு தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் படங்கள் எல்லாமே பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால நானும் வந்து விசிக்கு தமிழ் பாடமாக எடுத்தேன். அப்புறமாக தமிழை மற்ற சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நானும் நிஷா போலவே தமிழ் ஆசிரியராக தமிழ் பாடசாலையில் வந்துவிட்டேன், வேலைக்கு சேர்ந்தேன்.
0: மிக பெருமை. அந்த இளைஞர்களே வந்து தமிழை கற்பது மட்டும் இல்லாமல் அடுத்த அவங்களுடைய தலைமுறைக்கு வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் சரி ஹர்ஷினியும் சரி இருவருமே அவங்களோட தமிழ் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக தன்னார்வ தொண்டு புரிந்து கொண்டு வருகிறார்கள். அது மிக மிக பெருமைப்படக்கூடிய விஷயம், பல பேருக்கு ஊக்குவிப்பு. உங்களுடைய பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, நீங்க என்ன படிக்கிறீங்க, அப்புறம் பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி விஷயங்களை ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கோங்க.
1: நான் பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு விஞ்ஞானத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. விசியிலும் நான் தேர்ந்தெடுத்த அறிவியல் பாடங்களில் தான் நான் அதிக மதிப்பெண் பெற்றேன். படிப்பை தவிர எனக்கு தமிழ் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுபோக்கு நேரங்களிலும் அதுதான் நான் அதிகமாக பார்ப்பேன்.
0: என்ன மாதிரி ஜான்ரா உங்களுக்கு பிடிக்கும் படங்களில்?
1: எனக்கு ஹாரர் இல்லைனா காமெடினா ரொம்ப பிடிக்கும்.
0: ஹாரர் காமெடி, ஓகே. ஹாரர் காமெடி கலந்து
1: பிடிக்கும், அதுவும் பிடிக்கும்.
0: ஓகே, ஹர்ஷினி நீங்கள் சொல்லுங்கள்.
2: நான் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்ருக்கேன். பொழுதுபோக்கு நேரங்களில் எனக்கு பெயிண்டிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தமிழ் படங்கள், வெப்சீரீஸ் அதெல்லாம் கூட பார்ப்பேன். புத்தகங்களும் படிக்க பிடிக்கும்.
0: நன்று. என்ன மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு நிறைய மிஸ்ட்ரி புக்ஸ் அந்த மாதிரி படிக்க பிடிக்கும்.
0: அப்படி திகில் நேரம் அந்த மாதிரி, நீங்க திகில் படங்கள், அவங்க திகில் புத்தகங்கள் படிக்கிறாங்க. ரொம்ப தைரியமான பெண்மணிகள் இரண்டு பேருமே. பல்கலைக்கழக படிப்பும் படிச்சுக்கிட்டு அது தன்னார்வ தொண்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பொழுதுபோக்கையும் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு உற்சாகமாக வந்துட்டு நம்மளுடைய இரண்டு கெஸ்ட்டும் வந்து நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. சமூகத்துக்கும் சரி, அவங்களுடைய சொந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுய முன்னேற்றத்துக்கான வேலைகளும் நிறைய செஞ்சிட்ருக்காங்க நம்ம நிஷாவும் ஹர்ஷினியும். அவங்கள பற்றி நிறைய இன்னும் குறிப்பான சில கேள்விகள் கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது, அதை கேட்டு மகிழ்ங்கள் மக்களே.

0: அழகா பத்து தலையில இருந்து அந்த படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் அவர்கள் குரலில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைப்பில் ஒரு அழகான பாடல் கேட்டோம். இப்போ வந்துட்டு நிஷாக்கு ஒரு கேள்வி கேட்க போறோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பா வந்து தமிழ் பள்ளியில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, கோஆர்டினேட்டர். அம்மா வந்து ஆசிரியராக இருக்காங்க அதே தமிழ் பள்ளியில். அண்ணாவும் வந்து விசிஇ வரை தமிழை எடுத்து அது முடித்து இப்போ பல்கலைக்கழகத்துலேயும் சில வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அசோசியேஷன் அந்த மாதிரி இப்போ முடிச்சுட்டு. இப்போ நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போ தமிழாசிரியராகவும் இருக்கீங்க. இந்த மாதிரி தமிழ் சமூகத்துடன் இணைந்து எதையாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதற்கான ஊக்குவிப்பு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பகிர்ந்துக்கோங்க நிஷா.
1: ஊக்குவிப்புனா என் பெற்றோர்களை தான் சொல்லணும். சிறு வயதிலிருந்தே நான் அவர்களை பார்த்து தான் வளர்கிறேன். அவர்கள் தமிழ் பள்ளியை நடத்தி வருகிறார்கள். அப்பா இங்கே வானிசைக்கும் உதவி செய்கிறார். அதனால் அதை பார்த்து எனக்கும் தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் வந்தது. அதனால் தமிழ் சமூகத்திற்கு நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் தான் ஒரு ஆசிரியராகவும் இங்கே வானொலியில் நிகழ்ச்சியை தருவதும் நான் செய்கிறேன். அப்புறம் அடுத்த தலைமுறைகளுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த சமூகத்திற்கு என்னால் முடிந்ததை செய்கிறேன்.
0: மிக அழகு நிஷா. நிஷா சொன்ன மாதிரி இந்த வானிசை வானொலியும் வந்துட்டு அவங்களுக்கு புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இதற்கான நிகழ்ச்சிகளை அளித்து கொண்டு தான் வருகிறார். இன்னைக்கு தான் வந்து நேர்முகமா அவங்கள வந்து சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பிடிச்சி கேட்டுட்டு இருக்கோம். எங்களுடைய டெக்னாலஜி லீட், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் வந்து வேலை செய்கிற எங்களோட குமார் அங்கிளையும் அக்னாலேஜ் பண்ணணும். எங்களை மாதிரி இளைஞர்கள் பல பேருக்கு வந்துட்டு அவர் வந்து ஊக்குவிப்பாக இருந்து அந்த முகத்தை வந்து நேரில் காட்டுறதுக்கு ஒரு டிரெக்டர் மாதிரி இருந்து எங்களை பேக்ரவுண்ட்லேருந்து இயக்கிட்டு இருக்காரு குமார் அங்கிளுக்கு மிக மிக நன்றி. இது போல் பல இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சு இன்னமும் வந்துட்டு எங்களுக்கு பேனல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன்னு அங்கிள் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அதை வந்து நாங்கள் கற்றுக்க போகிறோம். நிஷா ரொம்ப அற்புதமாக வந்துட்டு நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. இன்னும் மேலும் மேலும் நிறைய பேரை நீங்கள் ஊக்குவிக்க போகிறீங்க. அதற்கான கதைகளையும் நாங்கள் கேட்க தான் போகிறோம். ஹர்ஷினி, உங்களுக்கான கேள்வி, நீங்கள் வந்து பகுதி நேரத்தில் நீங்களும் ஒரு தமிழ் ஆசிரியர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கில டியூட்டர் இல்லையா, அதாவது பாடங்களை கற்பிக்கும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒன்று வந்து தன்னார்வ தொண்டு, ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு அதை ஒரு நிதி நிமித்தமாக பண்ணாலும் அதுவும் ஒரு தொண்டு தான். ஆசிரியர் சேவை வந்து பெரிய அறப்பணி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சேவை. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் மொழி அப்படின்றத தாண்டி என்ன இருக்குது, என்ன நீங்கள் பார்க்குறீங்க?
2: இந்த ரெண்டு பணிகளிலும் நான் முதல் ஆங்கில டியூட்டராக சேரும்போது அது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து ஆங்கிலம் கற்பிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அவங்களுக்கு மொழி ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து மொழியை அவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவங்களுக்கு பரீட்சைக்கு எப்படி பரீட்சையில் என்ன மாதிரி எழுதணும், என்ன மாதிரி எழுதுனா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் சொல்லி கொடுத்தா அது வந்து, அதுதான் நான் ஆங்கில டியூட்டராக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக இருக்கும்போது நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து
0: ஒரு
2: 7 வயது அந்த மாதிரி குழந்தைங்க வந்து மொழி, இரண்டு மொழிகளுமே அவங்க அப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழும் அப்பதான் கத்துக்கிறாங்க, ஆங்கிலமும் அவங்க ஆங்கில பாடசாலையில் அப்பதான் கத்துக்கிறாங்க. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா தமிழ் பாடசாலையில்

0: தமிழ் சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு குழப்பம் அதிகமாக வரலாம். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் வேற வேற. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து நான் தமிழ் பள்ளியில் வித்தியாசமாக பார்க்கிறேன்.
1: என்ன முறைகளை கையாள்றீங்க நீங்க? வந்துட்டு விளையாட்டு மூலமா சொல்லி தரீங்களா, இல்லைன்னா போர்டில் எழுதி போடுவீங்களா, என்ன மாதிரி?
0: நான் வந்து நிறைய போர்டில் எழுதி போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் பசங்களுக்கு வரும். அப்போ வந்து வீடியோஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை சின்ன கதைகள் சொல்கிறதோ அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு அது என்கேஜிங்காக இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப இருக்கிறதுலேயே வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு கூட பெரிய வளர்ந்தவர்களுக்கு கூட சொல்லி தந்துடலாம், ஆனால் வந்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லி தந்தும் போது ஒரு பொறுமை வேணும், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், ஒரு மீள்தன்மை வேணும், திரும்ப திரும்ப சொல்லித்தரணும் அதை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ரொம்ப சுலபமான பணியும் கிடையாது. அந்த பணியை ரொம்ப நிமித்தமாக நீங்கள் இது இரண்டாவது வருடம் இல்லையா பணிபுரியறது? நீங்கள் விசிஇ முடித்த உடனே வந்துட்டு ஆசிரியராக வந்துட்டீங்க, அதுக்கே பெரிய பலத்த கரகோஷங்கள் கொடுக்கணும். நிஷா, நீங்களும் கடந்த வருடம் தான் விசிஇ முடிச்சிங்க இல்லையா, ஆனால் இந்த வருடம் திருப்பி ஆசிரியராக சேர்ந்திருக்கீங்க. மிக மிக எத்தனை தடவை பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன்னு தெரியல, ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் பெருமை பெருமை தான். இவங்க ரெண்டு பேரை பார்த்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது, பல பேருக்கு ஊக்குவிப்பாக நிச்சயமாக இருக்கும். இன்னும் வந்து நோண்டி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்க போகிறோம் நிஷாவையும் ஹர்ஷினியும். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு மீண்டும் அடுத்த கேள்விகளை கேட்போம்.

0: அனிருத் பாடல்கள் தான் இன்றைக்கி கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் எழுதி வச்சுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி இந்த பாடல் வந்து யார் எந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்லாம் வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது ஜென்ஸி கிட்டேருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து இது ஆக்கோ அப்படின்ற படத்துலேயும் வந்திருக்கு. அதே சமயத்தில் அதே விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இப்போ அண்மையில் ஒரு படம் வந்தது, அந்த படத்துலேயும் அனிருத் அவர்களே இசையமைத்து அவரே பாடியிருக்காரு. அந்த பாடல் தான் இப்போ கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி அதை பற்றி இல்லை. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற தொகுப்பை வந்து நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். மாதா மாதம் உங்களுக்காக சிறப்பு விருந்தினரை அழைத்து இளைஞர்களை அழைத்து நாங்களும் வந்து யூத்தாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் டெப்போட சப்போர்ட்டோட நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட நிஷாவும் ஹர்ஷினியும் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து சில கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் வானிசை எஃப்எம் ரேடியோ அப்படின்ற எங்கள் எஃபி பேஜ் மூலமாகவும் பார்த்து ரசிக்கலாம். அடுத்த கேள்வி நிஷாக்காக, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கேன் அப்படின்றதுனால நிஷா நான் வந்து உங்களை ஒரு சின்ன ஃபன் கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருக்கு, சரியா? அதுலேருந்து நீங்கள் ஒரு பவரை சூஸ் பண்ணலாம், சரியா? மல்டிபிள் சூப்பர் பவர்ஸ் இருக்குது, ஒரு பவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த பவர் சூஸ் பண்ணுவீங்க, ஏன் அந்த பவரை சூஸ் பண்ணுவீங்க?
1: நான் டெலிபோர்ட் பண்ணுற பவரை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு அல்லது பள்ளிக்கு இல்லைன்னா வேலைக்கு போகணுன்னா பாதி நேரம் ட்ராவல் பண்ணுறதுலையே போகுது. அதனால் டெலிபோர்ட் பண்ண முடிஞ்சால் எந்த இடத்துக்கும் தாமதமாகவும் போக மாட்டோம், என் ட்ராவல்லையும் டைம் எதுவும் வீணாகாது.
0: ஆமாம், முக்கியமாக வந்துட்டு நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? எந்த எரிவாயு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நடக்கிற நாட்டு நிலவரத்தில் நிறைய ஃபியூவல் பிரச்சனைலாம் இருக்குது. என்ன தான் எலக்ட்ரிக் கார் அது இதுன்னு வந்தாலும் நீங்கள் சொல்கிற நேர விரயம் கண்டிப்பாக டெலிபோர்ட்டிங்கில் இருக்காது. அதே கேள்வியை வந்துட்டு நான் ஹர்ஷினிக்கு கேட்க போகிறேன். ஹர்ஷினி, நீங்கள் உங்களுக்கும் டெலிபோர்ட் பண்ணுற சூப்பர் பவரை கொடுக்குறோம், எங்கே டெலிபோர்ட் பண்ணுவீங்க உலகத்தில், எந்த இடத்துக்கு போவீங்க?
2: இப்போது மெல்பர்னில் ரொம்ப குளிராக இருக்குல்ல, அதனால நான் ஒரு வெயிலாக இருக்கிற இடத்துக்கு, நான் பீச் நிறைய, அவ்வளோ வெயில் இல்லை, அவ்வளோ வெயில் இல்லை, நான் வந்து ஒரு ஐலாண்ட் இல்லை அந்த மாதிரி எங்கேயாச்சும்
0: ஒரு நல்ல
2: கொஞ்சம் சுவிட்சர்லாந்து நல்லா இருக்கும்னு கேள்வி.
0: ஓகே, சூப்பர். சுவிட்சர்லாந்து போவீங்க, ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா சுவிட்சர்லாந்து?
2: இல்லை இல்லை இல்லை, சீனரி நல்லா இருக்கும்னு
0: தன்னார்வ ஆசிரியராகவும் ஆர்ஜேவாகவும் இன்னும் நிறைய கலாச்சார விஷயங்கள், நீங்க வந்து வேற கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் கூட நிறைய கலந்துட்டு இருந்திருக்கீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல வந்துட்டு நீங்க பெற்ற அனுபவங்கள் ஏதாவது இரண்டு.
1: ஆசிரியராக இருப்பதனால நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு முறையில் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு மாணவருக்கு ஒரு முறையில் கற்றுக் கொடுத்தால் அவங்க சுலபமாக புரிஞ்சுக்கொள்வார்கள், ஆனால் அதுவே வேறொரு மாணவருக்கு கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு புரிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதனால் வெவ்வேறு முறையில் சொல்லி கொடுத்தா தான் வெவ்வேறு மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆர்ஜேக்கு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிக்கு கொடுக்குற நான் நிகழ்ச்சிக்கு கதையை தான் சொல்லுவேன். அதனால் அது தேடும்போது அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தமுள்ள கதையை நான் தேடுவேன். அப்போது எனக்கும் வந்து வாழ்க்கை பாடங்களை பல விடயங்களை நானும் கற்றுக்கொள்கிறேன். இது ஆசிரியருக்கும் சொல்லலாம், ஏன்னா புது சொற்களையும் நான் ஆசிரியராக இருப்பதனால் கற்றுக்கொள்கிறேன். அதனால் ஆர்ஜேயாகவும் இருப்பதனாலையும் ஆசிரியராக இருப்பதனாலையும் நான் பல புதிய விடயங்களையும் கற்றுக்கொள்கிறேன்.
0: அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு ஆசிரியராக இருக்கும் போதும் ஒரு தொகுப்பாளினியாக இருக்கும் போதும். இப்போ நீங்கள் பரதக்கலையும் கற்றுக்கிறீங்க, அதுலேயும் வந்து புது விடயங்களை கற்றுக்கொள்வீர்கள், ரொம்ப அழகு. முக்கியமாக அவங்க சொன்ன விஷயத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு ஒரு மாணவருக்கும் ஒரு ஒரு விதமான கற்றல் முறை இருக்கும். நீங்கள் மாணவராக இருக்கும்போது நீங்கள் தமிழ் கற்ற விதம் என்ன, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆசிரியராக இருக்கும்போது அதை பார்க்குறீங்க, என்ன டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இல்லையா?
1: நான் மாணவராக இருக்கும்போது எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா எனக்கு அது சுலபமாக புரிஞ்சுது. அதனால் அதே மாதிரி நானும் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா அது எல்லாருக்கும் அது வந்து புரியணும்னு இல்லை. ஸோ அதனால் நானும் புதிய முறைகளை கற்றுக்கொண்டுட்டு இருக்கேன்.
0: வெரி குட், சூப்பர், தேங்க்யூ நிஷா. ஹர்ஷி, உங்களுக்கான கேள்வி, நீங்கள் வந்து பள்ளியில் இருந்ததுக்கும் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது நீங்கள் பெற்ற தமிழ் அறிவுக்கும், ஏன்னா பள்ளியில் இருக்கும் போது ஒரு மாணவராக நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள், அதுவே பல்கலைக்கழகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக சில விஷயங்கள், இப்போ நிஷா சொன்ன மாதிரி புது புது தேடல்கள் உங்களுக்கு இருக்கும், என்னதான் புத்தகத்திலிருந்து நீங்கள் எடுத்தாலும் கதைகள் சொல்லணும், அதில் நீதி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி விஷயம் ஒரு தேடல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் தமிழ் அறிவு உங்களுக்கு பொதுவாக எப்படி பயன்பட்டது?
2: இப்போ நான் 12 வகுப்பு வரைக்கும் நான் தமிழ் படிச்சுட்டு தான் வந்தேன். அப்புறமா நான் 12 வகுப்பு முடித்தவுடன் மாணவராக நான் வந்து தமிழை வந்து நான் படிக்கலைனாலும் பரீட்சைகள் எழுதலைனாலும் ஆசிரியராக நான் இன்னும் தமிழ் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்போது மற்ற சிறுவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, இப்போ புது கதைகள் தேடும்போது நிஷா சொன்ன மாதிரியே நானும் புது விடயங்கள் கற்றுக்கொண்டு வருகிறேன். இப்போது பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் தமிழில் நிறைய பேசலை அப்படி பண்ணலைனாலும் அசோசியேஷன்ஸ்லாம் என்னோட பல்கலைக்கழகத்தில் இருக்குது, அதில் வந்து நிறைய தமிழ் பின்னணி கொண்டிருக்கும் மாணவர்கள் வந்து அவங்களோட பேசும்பொழுது அது ஒரு நல்ல
0: இணைப்பு இருக்கும்.
2: அதனால எனக்கு அப்புறமா என்னோட கலாச்சாரத்துக்கும் நான் யாரு என்று காட்டி கொடுத்ததே வந்து என்னோட மொழி, என்னோட கலாச்சாரம் தான். அதனால நான் வந்து தமிழ் கற்றுக்கொண்டது எனக்கு மிக பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன்.
0: நன்றி. நம்ம வந்து எல்லாரும் அந்த இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற தேடல் மட்டும் தமிழ் கிடையாது. இந்த காலத்து இளைஞர்கள் வந்துட்டு அதை எப்படி பயன்பாடா பாக்குறீங்க அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை விடாம இணைச்சு பிடிச்சு, ஏன்னா நீங்க இங்க வளர்ந்த குழந்தைகள் இருந்தாலும் வந்துட்டு தூரமாக எங்கேயாவது தமிழ் பாடல் கேட்டாலோ இல்லை யாராவது தமிழ் பேசினாலோ நமக்குள்ளே அப்படியே வந்து ஒரு உத்வேகம் வரும் இல்லையா, ஒரு உணர்ச்சி இருக்கும். அதுதான் வந்து தமிழோட அழகு. அது எந்த தமிழ் மொழியினே இல்லை, எல்லா தாய்மொழிக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. தமிழுக்கு இன்னுமே சிறப்பு இருக்குது, ஏன்னா வந்துட்டு அது கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லையா, செம்மொழியாக கருதப்பட்டதுனால் இன்னை வரைக்கும் உங்களை மாதிரி ஊக்குவிப்பு கொண்ட இளைஞர்கள் தான் வந்து அதை இன்னும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் தழைத்து இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க, அதற்கு மிக மிக நன்றி. அங்கிள், நம்ம அடுத்த பாட்டு போட்டு ஜரூராக வந்துட்டு அடுத்த கேள்விகளை கேட்போம். பாடல் வந்து கொண்டே இருக்கிறது, கேளுங்கள் மக்களே.

0: ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவர்கள் குரலில் அவரோட இசையமைப்பில் வந்த பாடல் தான் இது. அவருடைய பாடல்கள்லாம் ஒரு மாதிரி ஈர்க்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து அந்த ராவாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்கும். அது வந்துட்டு வெரி சென்சிட்டிவ் அண்ட் இமோஷ்னல் அந்த மாதிரி தான் கொடுப்பார் பாடல்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். எனக்கும் பிடித்த பாடல் தான் இது. நிஷாவை வந்துட்டு ஒரு சின்ன கேள்வியோட அதாவது ஒரு பேண்டர் க்வெஸ்சன் அந்த மாதிரி ஒரு ஃபன் க்வெஸ்சனோட வந்துட்டு கேட்க போகிறோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிரபலமாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம் நிஷா, அது எந்த பிரபலமாக இருக்கும், எந்த காரணத்துக்காக நீங்கள் அந்த பிரபலத்தை தேர்ந்தெடுப்பீங்க?
1: நான் விஜயை தான் தேர்ந்தெடுப்பேன். முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும்போது அவர் பல ரசிகரோட அன்பை பெற்றிருப்பார். அதனால் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் அறிய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பதனால் அதில் உள்ள சிக்கல்கள், அனுபவங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளவும் எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ நடிகர் மற்றும் முதலமைச்சர் ரெண்டும் எப்படி இருக்குன்னு அறிந்து கொள்ள நான் விஜயதா தேர்ந்தெடுப்பேன்.
0: நன்றி. வினிஷாவையும் வருங்காலத்தில் அந்த மாதிரி ஒரு அரசியலில் நாங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஹர்ஷி, உங்களுக்கும் அதே கேள்வி தான், ஒரு நாள் ஒரு பிரபலமாக நீங்கள் மாறலாம், எந்த பிரபலம், எதற்காக மாறுவீர்கள்?
2: நான் வந்து அனிருத்தாக மாறுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் அவரோட கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஆடியன்ஸாக எனக்கு ஒரு ரொம்ப நல்ல அனுபவம் கிடச்சிது. என்னோட தோழியோட தான் போனேன். அப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. அப்போது இப்போ ஆடியன்ஸாக எனக்கு கான்சர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனால் இப்போ பெர்ஃபார்மராக எப்படி 3 மணி நேரம் ஒருத்தரால் அவ்வளோ எனர்ஜியோட அவ்வளோ உற்சாகத்தோடு பாட முடியும், டான்ஸ் ஆட முடியும், அதெல்லாமும் அதை பற்றி கற்றுக்கவும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் இசை அமைப்பு எப்படி பண்ணுறாங்க, அதனால் அந்த சைடும்
0: அந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து பொறுமையிலேயே வந்து கையாண்டுருக்காரு, ஒரு இப்போ ஒரு தமிழ்நாட்டையே வந்து ஆண்டுட்ருக்காரு, இன்னொருத்தர் இசை மூலமாக உலகமெல்லாம் வந்து மக்களை, உங்களை போகிற இளைஞர்களையும் சரி என்ன போல யூத்தையும் சரி அவர் வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்துட்டு ரெண்டு பிரபலங்களுமே வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் பிடிக்கும் அப்படின்றத நான் பப்ளிக்காக ஓப்பனாக சொல்ல போகிறதில்லை, அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நிஷாக்கான கடைசி கேள்வி என்ன அப்படின்னா வந்துட்டு, இன்றைய இளைஞர்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்துடன் நெருக்கமாக இருக்க என்ன செய்யலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நீங்கள் அதை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இலகுவாக வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அம்மா அப்பா செய்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லா குழந்தைங்களும் அதை செய்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி வரப்போகும் இளைஞர்களுக்கு, அது எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணணும் மொழியும் கலாச்சாரமும் அவங்களோட வாழ்க்கையில் இணைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு?
1: இளைஞர்கள் முதல்ல நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றணும் வேண்டுமென்றால் அதற்கு நாம தான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ ஏதாவது உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு தமிழ் பண்டிகை, அதாவது பொங்கல், அதாவது தீபாவளி என்றால் அதை சரியான முறையில் நாம் கொண்டாட வேண்டும், மற்றும் நம் கலாச்சார உடைகளை அணிந்து கொண்டாட வேண்டும். அதனால் அந்த அடுத்த தலைமுறைகளும் பார்த்து அதுவும் இந்த கொண்டாட்டம் இப்படி தான் கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களும் எதிர்காலத்திலும் அதே மாதிரி செய்வார்கள். ஸோ முதலில் நம்ம கலாச்சாரத்தின் மேலே எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல் அது சரியான முறையில் பின்பற்றினால் அடுத்த தலைமுறைகளும் அதை பின்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால நாம முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக.
0: கண்டிப்பாக நாங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் தலைமுறையை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எங்களோட தலைமுறையில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் பண்ணால் அதை நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்றது. ஆனால் உங்களோட தலைமுறையில் அது ஏன் பண்ணணும், எதற்காக அதை செய்ய வேண்டும், எது சரியான முறை அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேலே நகம் வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது, அவ்வளோதான். வெள்ளிக்கிழமையானா இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஆனால் ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்குற பக்குவம் எங்களுக்கு இல்லை, அதற்கான தைரியமும் இருந்தது கிடையாது. ஆனால் உங்கள் தலைமுறையில் அதை சரியான கேள்விகளை கேட்டு சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, அது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயத்தில் பண்பாடு, மரியாதை இது சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து பின்பற்றுறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாரும் பின்பற்றாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கோரிக்கை. ஹர்ஷினி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் வந்து வேலை அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? இப்ப வந்துட்டு உங்களோட பல்கலைக்கழகம் மூலமா அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்க.
2: ஆமா.
0: அதை பத்தி ஒரு உங்களுடைய அனுபவங்கள், அதுல என்ன திறன்களை பெற்றீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால சமூக பண்பளிப்பு, அது மேல உங்களுக்கு இருக்கிற எண்ணம் எப்படி மாறியது, அந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க.
2: நான் வந்து இந்த சம்மர்ல தான் ஒரு இன்டர்ன்ஷிப் வேலை அனுபவம் பண்ணேன். டிஏசி, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் கமிஷன், அந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தோம் இன்டர்ன்ஷிப்க்கு.
0: அந்த கம்பெனி என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் விக்டோரியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்துட்டு உங்களோட காரில் வந்து ரெஜோ கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பங்கு வந்துட்டு டிஏசிக்கு போகும். விக்டோரியாவில் இருக்கிற எந்த இடத்துல வந்துட்டு விக்டோரியா ரெஜிஸ்டர்ட் வண்டியில் வந்துட்டு எந்த விதமான ஒரு சேதம் ஏற்பட்டாலோ இல்லை அதில் இருக்கும் நபர்களுக்கு சேதம் ஏற்பட்டாலோ டிஏசி வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அது துரதிருஷ்டவசமாக உயிர் சேதமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு ஒரு காம்பன்சேஷன் பே பண்ணுவாங்க. அதுக்கு தான் வருஷா வருஷம் நம்ம ரெஜோலியும் அதை கட்டிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியில் தான் ஹர்ஷினி வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணதாக சொல்கிறாங்க.
2: அங்கே நான் வேலை பார்க்கும்போது நான் படிக்கிற துறையை சார்ந்து தான் நான் வேலை பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு அந்த துறையில் இன்னும் நான் என்ன வேலை படிக்கலாம் என்று அதுக்கு எனக்கு கிளியராக ஒரு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலை அதை வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் படிப்பு முடித்தவுடன் எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் படிக்கும் போதே எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியே இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. மற்ற நிறைய வேலை பார்க்கும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து நான் நிறைய அனுபவங்கள் பெற்றேன், நிறைய லெசன்ஸும் நான் கற்றுக்கிட்டேன். அதனால அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
0: ரொம்ப அழகான அனுபவம் இல்லையா அது? ஏன்னா நீங்கள் படிக்கும்போது ஒரு இலக்கை நோக்கி வந்து அதை படிப்பீங்க, ஆனால் வேலை பார்க்கும்போது இதுக்காக தான் நம்ம படித்தோமா அப்படின்னு ஒரு கவலை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குறும்படம் மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த அனுபவங்கள். அதனால வந்துட்டு நீங்கள் மேலும் இப்போ நீங்கள் பணியாற்றியது வந்து ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு அலுவலகம் இல்லையா, அதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு சமூக பங்களிப்பு அதில் வந்து ஏதாவது ஒரு கண்ணோட்டம் மாறியதா?
2: ஆமாம். இப்போது இங்கே டிஏசியில் நிறைய நான் சின்னதாக வந்து நான் இன்டர்னாக பண்ணுற வேலை சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல சோஷியல் இம்பேக்டுக்கு தான் போகும்னு எனக்கு வந்து தெரியும் முன்னாடியே. அது வந்து எனக்கு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அந்த கம்பெனிக்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்லைனா அப்ளை பண்ணும்போதோவே எனக்கு அது வந்து அந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சின்ன வேலை இருந்தாலும் இட்ஸ் அது வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் பண்ணுது. அதனால எனக்கு அந்த ஒர்க் ஃபோர்ஸ்
0: பயங்கர தெளிவா இருக்கீங்க ரெண்டு பேருமே, என்ன வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு யாரு அதனால பயன்பெறாங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இதோட நாங்க கேள்விகளை முடித்து கொள்ள போகிறோம். பாடல் வரப்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன அறிவுரை நீங்க வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஃபன்னா வந்துட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களுடைய டீம்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: நான் வந்து நண்பன் படத்துல விஜய் சொல்ற மாதிரி ஆல் இஸ் வெல்னு தான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது நிதானமாக பார்த்து எந்த கோபம் அல்லது சோகம் இல்லாமல் அது சந்தோஷமாக எடுத்து எல்லாம் சீக்கிரமாக சரியாகும் என்று நம்பி அதை செய்ய வேண்டும் என்று நான் கூறுவேன்.
0: நிறைய பேருக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லை நிஷா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அட்வைஸ்.
2: மறுபடியும் போக்கிரி படத்துலேருந்து விஜய் டயலாக் வர மாதிரி நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி சிறுவர்கள் அவங்க கனவுகள்ல ரொம்ப பிடிவாதமா இருக்கணும். அப்படி இருந்தா மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம எதுவும் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்சது நம்மளை நம்ம மாற்றிக்காமல் இருந்தால் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான டேலண்ட்ஸ் தனித்துவமான எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, அதனால அதெல்லாம் வெளிக்கொண்டு வரதுக்கு உங்க கனவுகள்ல நீங்க ஸ்டபனா இருக்கணும் அதுன்னு வந்து நான் அட்வைஸ்.
0: பியூட்டிஃபுல், வெரி குட். அவங்க விளையாட்டுத்தனமா அதை சொன்னாலும் அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. எந்த நிலையில் இருந்தாலும் நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே நல்லதா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, நானும் வந்துட்டு நதி போல ஓடிக்கொண்டே இரு, எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் செக்மெண்ட்டை நாங்கள் முடிக்கிறோம். இதை தொடர்ந்து அழகான பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஹிமா,
2: ஹர்ஷினி,
1: நிஷா.
0: நன்றி மக்களே.

88.9 வின் எஃப்எம் வானிசை வானொலி நேயர்கள் எல்லாருக்கும் உங்கள் வைஷ்ணவியின் அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நேர்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள், இந்த பொழுது உங்க எல்லாருக்கும் ஒரு மிக சிறந்த பொழுதா போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளோட வானொலியில ஒரு சின்ன கதையோட நான் உங்க கூட இணைய வந்திருக்கேன். நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட ஒரு பழமொழிதான், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. இதை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். ஆனா இந்த பழமொழிக்கான அர்த்தம் நான் கூட என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம போகிறது அப்படின்னா 6 வயசுலயும் மரணம் இருக்கலாம், இல்ல உடல்நிலை நல்லாக இருந்து அதிக காலம் வாழ்ந்தா 100 வயசிலும் மரணம் இருக்கலாம், இப்படிதான் நம்ம நினைச்சோம் அப்படிதானே. ஆனா அந்த பழமொழிக்கான அர்த்தம் அது இல்ல. இந்த பழமொழிய யார் யார்கிட்ட சொல்றா அப்படின்னா, கர்ணன் தன்னுடைய தாயான குந்தி தேவி கிட்ட சொல்றாரு. ஏன்னா தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதையும் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். நம்மளோட புராண கதைகள்லாம் கூட இது அடிக்கடி வரும். இன்னைக்குமே அப்படிதான், அம்மா அப்பா அப்படிங்கிறது தான் நம்ம உலகத்துல எல்லாருமே. அப்படி இருக்கிறச்ச கர்ணன் குந்தி தேவிக்கு மகனா பிறக்கிறார். ஆனா எப்போ பிறக்கிறாரு, குந்தி தேவிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. தனக்கு ஒரு மந்திரம் தெரியுது, அந்த மந்திரத்தை சொன்னா தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தெரியும். ஆனா குந்தி தேவி திருமணத்திற்கு முன்னாடி அவசரப்பட்டு சூரிய பகவானை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்லிடுறா. அதனால பிறக்கிற குழந்தைதான் கர்ணன். கல்யாணம் ஆகல, ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு அவல நிலை. அந்த குழந்தையை கர்ணனை ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டுறா. அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு பெரிய சத்திரியனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போர் வீரனா இருந்தாலும், தந்தையின் பெயர் தெரியாதவன் அப்படிங்கிற ஏளனம் அவனை விட்டு போகவே இல்லை. யாரு எங்க பார்த்தாலும் அவனுடைய திறமைகளை தாண்டி, அவனுடைய பலத்தை தாண்டி, அறிவை தாண்டி, ஆற்றலை தாண்டி அவனுக்கு கிடைத்த வார்த்தையெல்லாம் உனக்கு தந்தை பெயர் தெரியாது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது துரியோதனன் கெட்டவனாவே இருந்தாலும் அங்க தேசத்து அரசனாக கர்ணனை உட்கார வைத்து கர்ணனை அழகு பார்த்தான். அதனால கர்ணனுக்கு துரியோதனன் கிட்டதான் செஞ்சோற்று கடன். இப்போ குருக்ஷேத்திரம் போர் வரப்போகுது. குருக்ஷேத்திர போர்ல எது நியதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணான திரௌபதியை அவமானப்படுத்தினதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அதனால நாடு, அரசாங்கம், பதவி, பட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணை ஏளனம் செய்து அவமானம் செய்த காரணத்தினால் அந்த போர்ல யாரு தோக்கணும், யாரு ஜெயிக்கணுங்கிற நியாயமான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணும், கௌரவர்கள் தோக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணை அந்த மாதிரி ஏளனப்படுத்தினது தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இப்போ குந்தி தேவி கர்ணன் கிட்ட போய், நான் தான் உன்னுடைய அம்மானு சொல்ல வேண்டிய நேரம். இப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றார், குந்தி உன்னுடைய மகன் வந்து கர்ணன் தான், நீ போய் அவனை கூப்பிடு, பாண்டவர்கள் கூட 5 பேர் கூட வந்து சேரணும்னு நீ கூப்பிடு. குந்தி சொல்றா, இப்ப அவன் எப்படி வருவான்? ஆனா ஒரு அரசி, ஒரு ராணிக்கே உண்டான ஒரு ஒரு கம்பீரத்தோட தான் குந்தி பேசுறாளே தவிர ஒரு கூனி குறியெல்லாம் பேசல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அவன் வராத பட்சத்தில் நீ 2 வரம் அவன்கிட்ட கேளு. முதல் வரம், நாகாஸ்திரத்தை 2வது முறை பயன்படுத்தக்கூடாது. 2வது வரம், என்ன நடந்தாலும் போரில் அவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாது. இந்த 2 வரத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. குந்தியும் போய் கர்ணன் கிட்ட பேசுறா. கர்ணன் வந்து மனம் உருகி எல்லாம் என்னென்னலாம் சொற்பொழிவு நடக்கணுமோ 2 பேர்த்துக்கும் மத்தியில நடக்குது. அப்போ கர்ணன் இந்த வார்த்தையை சொல்றார், தாயை சிறந்த கோவில் இல்லை, நான் தந்தையை பார்த்ததில்ல, தந்தை என்னை வளர்த்ததில்லை, ஆனா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கறதுக்கும் எனக்கு இப்போ துரியோதனன் தான் உதாரணம். ஏன்னா என் தந்தை எனக்கு தர முடியாத அந்த கௌரவத்தை கொடுத்தவன் அவன் தான், என்னுடைய செஞ்சோற்று கடன் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி நீ என்ன பெத்த தாய், உன்னுடைய சொல்ல என்னால தட்ட முடியாது. அதனால நீ சொன்ன மாதிரியே அந்த 2 வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். நாகாஸ்திரத்தை 2வது முறை பயன்படுத்த மாட்டேன், என்ன நடந்தாலும் போரில் அர்ஜுனனை கொல்ல மாட்டேன். அதை சொல்லும் போதே தன்னுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது கர்ணனுக்கு தெரியுது. ஏன்னா துரியோதனன் செஞ்ச தப்புக்கு கௌரவர்கள் யாருமே பிழைக்க கூடாதுங்கிறது தான் நியாயமான ஒரு விஷயம். ஆனா கௌரவர்கள் கூட நின்னா சாவுன்னு தனக்கு தெரியும். அதே மாதிரி பாண்டவர்கள் என்னதான் இருந்தாலும் நம் கூட பிறந்த சகோதரர்கள், நம்ம ஒன்னா வளரலனாலும் நம்ம குந்தி அம்மாக்கு பிறந்த 5 சகோதரர்கள், அவர்களை நோக்கி போயிட்டு நம்ம பாண்டவ படையில சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் துரியோதனனுக்கு கோபம் வந்துடும் இல்லையா. உனக்கு என்ன செஞ்சோற்று கடனே இல்லையா,
நீ ஒண்ணுமே இல்லாம அவள நிலையில நின்ன போது உன்னை அங்க நாட்டுக்கே அரசனாக்கி உனக்கு அங்கீகாரத்தை கொடுத்த எனக்கு உனக்கு கொஞ்சம் கூட நன்றி கடன் செலுத்தணும் தோணலையான்னு துரியோதனன் சொல்லதா போறான். இதைதான் அங்க கர்ணன் சொல்றான், ஆறிலும் சாவு, அதாவது பாண்டவர்கள் ஐந்து பேர், அவர்களுடன் இப்ப நான் வந்து சேர்ந்தா நான் ஆறாவது, அதுதான் அப்பையும் துரியோதனன் என்னை கொன்று விடுவான், அப்போ ஆறிலும் சாவு. இல்ல நான் துரியோதனனுக்காக தான் நிப்பேன், செஞ்சோற்று கடனை நான் தீப்பேன் அப்படின்னு துரியோதனன் கூட நின்னாலும் இங்கே நூறு பேர், ஒரு பெண்ணை அவமானப்படுத்தியதுக்கு இவங்க நூறு பேரும் மடியணுங்கிறது தான் உலக நியதி, இங்கேயும் எனக்கு சாவு, நூறிலும் எனக்கு சாவு அப்படின்னு சொல்லி கர்ணன் சொன்னதுதான் இந்த பழமொழி. ஸோ இந்த பழமொழியோட கதையின் சுருக்கத்தை நீங்க எல்லாரும் ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்மளோட 88.9 வின் எஃப்எம் வானிசை வானொலியில நான் உங்க கூட வந்து இணையறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைஷ்ணவி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.

0: அன்பு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். நேரம் சரியாக பிற்பகல் 7:01. நேர்கள் இணைந்திருப்பது மெல்பர்ன் நகரின் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் வானொலி, உங்கள் தமிழ் வானொலி வானிசையுடன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு உங்கள் அனைவருடனும் இந்த வானொலிகளில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் எமில் ராஜா. இன்று கூட உங்களுக்காக நான் எனது கலையகத்துக்கு எனது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் பொழுது, வானிசையின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் பொழுது, நாங்கள் எம்மவர்களில் சாதனை படைத்த பலரை நேர்காணலில் ஈடுபடுத்திக் கொள்வது வழக்கம். அந்த ஸ்டாண்டர்டை இந்த முறை நாங்கள் மேலும் உயர்த்தியிருக்கின்றோம். ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா என்பது எம்மவர்களுக்கு, அதாவது ஒரு சிட்டிசனுக்கு வழங்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவில் வழங்கக்கூடிய ஒரு கௌரவம். அந்த கௌரவத்தை பெற்ற ஒரு தமிழரை பற்றி நாங்கள் இன்று நேர்காணலில் இணைந்து கொண்டு பேசவிருக்கின்றோம். கடந்த 30 ஆண்டு காலமாக தனது வாழ்க்கை பயணத்தில் கோஆபரேட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கும் கோஆபரேட் கான்ஷியஸுக்கும் இடையில் ஒரு பாலத்தை அமைத்து வருவர். அந்த அலைன்மெண்ட்டை உருவாக்குவதற்காக மிகவும் சிரமப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ், அதேபோன்று மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்த ஒருவர். இவ்வாறு பல சேவைகளை செய்த எம்மவர் ஒருவருக்கு இந்த முறை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கௌரவ விருதினை வழங்கியிருக்கின்றது. ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா என்பது ஆஸ்திரேலியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவ விருது. அதனை பெற்ற எங்கள் டெரன்ஸ் ஜெயரட்னம் அவர்களை இந்த நேரத்தில் வானிசையின் வானொலிகளுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் டெரன்ஸ். முதலில் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எம்மவர்களில் ஒருவருக்கு இந்த விருது கிடைத்திருக்கின்றது, இந்த புகழ் கிடைத்திருக்கின்றது. இது உங்களை போன்று எங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது, உற்சாகமாக இருக்கின்றது. அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸுடன் நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை தொடர்வோமே டெரன்ஸ். உங்களை பற்றி நான் அறிந்த சிலவற்றை சொல்லி எமது நேர்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் டெரன்ஸ். உங்களுடைய பயணம் எவ்வாறு இருந்தது? நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்றீர்கள், அதிலிருந்து ஆரம்பிப்போமே எமது நேர்காணலை.
1: சரி, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நீங்க இந்த ரேடியோ ஸ்டேஷனை நடத்துறது கல்ச்சரல் லைவா இருக்குது, அது நல்ல நல்ல வேலை. சோ கண்டினியூ தட்.
0: நன்றி.
1: எனக்கு, நான் யாழ்ப்பாண பொரியன். அங்கிருந்து நாங்க வந்து கண்டிக்கு பக்கத்துல இருந்தாங்கள். 83 வாய்ஸ் நடக்க அந்த வாய்ஸ் நடந்த பிறகு எங்கட வீட்டு அறிஞ்சு போயிட்டது. அதுல இருந்து நாங்க யாழ்ப்பாணத்து திரும்பி போனாங்கள் மாசலையில இருந்து. அங்க ஒரு 3 வருஷத்துக்கு இருந்த பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு நாங்க அப்ளை பண்ணி ஆஸ்திரேலியா ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல எங்களை விட்டது. அந்த காலத்துல கிணறு பேரை விட்டது அந்த ஹோப் கவர்மெண்ட்ல. அந்த தரம் நான் ஒரு 10 இருந்திருப்பேன். நாங்க பெர்த்துக்கு மூவ் பண்ணி பெர்த்ல படிச்சு அதுக்கு பிறகு நான் மெல்பர்னுக்கு மூவ் பண்ணேன். அதுதான் இந்த ஜேர்னி.
0: நிச்சயமாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி டெரன்ஸ். ப்ரொஃபஸர் டெரன்ஸ் என்று நான் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும், பேராசிரியர் டெரன்ஸ். டெரன்ஸ், நீங்கள் ஒரு அகதியாக வந்து இத்தனை சாதனைகள் படைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறு இந்த ரெசிலியன்ஸ் இன் ஸ்டோரி என்ன? எவ்வாறு இந்த ரெசிலியன்ஸ் உங்களுக்கு வந்தது? எங்கிருந்து நீங்கள் செய்த இந்த பயணங்களை பற்றி பேசியிருந்தோம், இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே போன்று உங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் இன்வால்மெண்ட் பலவற்றையும் உங்கள் விருதுகளில் இருந்து வாசிக்கக்கூடியதாக இருந்தது டெரன்ஸ். எவ்வாறு நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணப்படுகின்றீர்கள்? உள்நாட்டு யுத்தம் நடக்கும் காலத்தில், எளிய பருவத்தில் ஒரு அகதியாக நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வருகின்றீர்கள். அது ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேட்னு சொல்வார்கள். அந்த நேரத்தில் இருந்து எவ்வாறு அந்த ரெசிலியன்ஸ்? பல இளையவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் டெரன்ஸ். அவர்களுக்கு உங்களுடைய ஜேர்னியிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை படிக்கக்கூடியதாக இருக்குமானால் அந்த ரெசிலியன்ஸ் எவ்வாறு வந்தது என்பதை பற்றியும் பேசுவோமே.
1: ஓ, அது ரெசிலியன்ஸ் வந்தது எப்படின்னு தெரியல. நானும் இந்த பிரதரும் ரெண்டு பேரும் கணக்கு செய்திருக்கும் என்ற பிரதர் ஒரு மியூசிஷியனா அமெரிக்கால இருக்கிறார், அவார்ட் வினிங் மியூசிஷியனா. ஸோ ரெசிலியன்ஸ் வந்தது எப்படின்னு கஷ்டம் பார்க்கறது என்னென்னா, அந்த வயசுல வந்து அவ்வளோத்தையும் கண்டுட்டு இங்க வந்து ஜஸ்ட் பண்ணி சர்வைவ் பண்ணணும். பேர்த்துலாம் அந்த காலத்துல கணக்கு தமிழ் ஆக்கள் இருக்கு, இல்லை ஒரு நூறு நாங்க வரைக்க தமிழ் கம்யூனிட்டியும் சரியான
0: குறைவு.
1: நாங்க வந்து ஒன்று செய்தது ஸ்போர்ட்ஸ்ல இருந்த நாங்கள்,
0: எனக்கு
1: பாஸ்கெட் பால் விளையாடுன, அதோட ஆஸ்திரேலியன் கல்ச்சர் பாஸ்கெட் பால் கோர்ட்லாம் கண்டுபிடிச்சது.
0: நிச்சயமாக நீங்கள் ஒரு அருமையான ஒரு பாயிண்டை சொல்லி இருக்கின்றீர்கள். எவ்வளவுதான் வேற்றுமை இருந்தாலும், இது ஒரு மல்டி கல்ச்சுரல் காஸ்மோபாலிட்டன் ஒரு சொசைட்டியாக இருந்தாலும், டெரன்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நாங்கள் எல்லோரும் ஒரு சமமானவர்கள். அதே நேரத்தில் ஒரு பிரதர்ஹுட் ஒன்று வருகின்றது இல்லவா? நிச்சயமாக சிறந்த ஒரு தகவல் சொல்லுங்க.
1: இருப்பினா அப்படி நாங்கள் கன பேரை மீட் பண்ணி இப்பயும் அவையோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து இந்த ஏரியாவில் எப்படி இந்த ஏரியாவில் வந்தேன்னு, அந்த நேரம் நீங்கள் யூனிவர்சிட்டி முடிக்க ஸ்கூல் முடிக்க உங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. வளமையாக தமிழ் இருந்தால் நீங்கள் டாக்டரா போக, டென்டிஸ்டா போக, இருப்பீங்க. நான் வந்து என்ஜினியரிங்ல போய் அப்பதான் என்வாயர்மெண்டல் என்ஜினியரிங் வந்து தொடங்கினேன் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால. எந்த அப்பா வந்து ஒரு வெட்டினரி சர்ஜன், அம்மா ஒரு டீச்சர். அந்த அந்த ஏரியாஸ் தான் எனக்கு இந்த என்வாயர்மெண்டல்ல கொஞ்சம் விருப்பமா இருந்த நினைக்கிறேன். சயின்ஸ் அண்ட் பயாலஜி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு அதான் படித்தேன். நான் அது படித்த பிறகு எனக்கு எல்லாம் விளங்கி போயிட்டது, என்ன இந்த வேர்ல்டில் என்ன நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, பொல்யூஷன், இதெல்லாம் எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு நல்லம் இல்லை, பணத்துக்கு நல்லம் இல்லைன்னு அதெல்லாம் விளங்கின படிச்ச பிறகு
0: தான்.
1: அப்ப நான் அந்த ஏரியாலே ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எந்த ஒர்க் வந்து பெரிய கம்பெனிஸ்ல பொல்யூஷனை குறைக்க, கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டை குறைக்க தான் நான் ஒர்க் பண்றேன். ஹியூமன் ரைட்ஸ்லையும் கொஞ்சம் ஒர்க் பண்றேன். ஹியூமன் ரைட்ஸ் நாங்க வந்த ரெஃப்யூஜிஸா வந்தபடியா ஹியூமன் ரைட்ஸ் எங்களுக்கு விளங்கும். ஆனா கிளைமேட் ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த ஏரியாஸ் இப்ப பெரிய ஏரியாஸா போயிட்டு கேனட் தமிழாக்கள் இப்ப என்வாயர்மெண்டல் சயின்ஸ், என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங், ஈவன் எங்களோட ஆபீஸ்லயே ஒரு தமிழால் இந்தியன் தமிழ் பொழியன் ஒர்க் பண்றான். அப்ப கேனட் பேர் இப்ப இருக்கணும். ஆனா நான்
0: புது விஷயம், இன்ஜினியரிங் சொல்லிக்க சிவில் இன்ஜினியரிங் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது டெக்னிக்கல் சைட்லாம் பார்ப்பாங்க. என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் என்பது எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பலருக்கு கூட என்ன விஷயம்னு சொல்லி வடிவா தெரியாது. உங்களோட வேர்ட்ஸ்ல சொல்லுங்களேன், இந்த என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் என்றது என்ன என்பதை மதிநேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: நான் செய்த கோர்ஸ் வந்து நாங்க தான் ஆஸ்திரேலியால முதல் பேட்ச் என்வாயர்மெண்டல் இன்ஜினியர்ஸ். நான் தான் முதல் பேட்ச்ல வந்த நான். அந்த நேரம் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் வேஸ்ட் வாட்டர் pollution அதெல்லாம் இருந்தது அந்த அந்த ஏரியாஸ் ஃபிக்ஸ் பண்ண. இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்த வேற ஏரியாஸ்லயும் போயிட்டு கணக்கு ஃபோக்கஸ் ஆன் கிளைமேட் டீகார்பனைசேஷன் கார்பனை குறைக்கிற டெக்னாலஜிஸ்ல இருக்கு என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். ஆனா நான் வந்து அதை முடிச்ச பிறகு நான் செய்தது வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் உண்டு.
0: ஏனென்றா
1: எப்படி எக்ஸெக்டிவ்ஸுக்கும் போர்ட்ஸுக்கும் அட்வைஸ் பண்ணுறது எப்படி இந்த ஏரியாஸில் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
0: நிச்சயமாக இந்த என்வாயர்மெண்ட் என்பது இயற்கை அன்னை என்று நாங்கள் அழைப்போம் அல்லவா? இட்ஸ் லைக் எங்களுடைய எல்லாருடையும் ஒரிஜின் வந்து இந்த என்வாயர்மெண்ட்டோடு தான் இருக்குது. இந்த என்வாயர்மெண்ட்லேருந்து தான் நாங்களும் இவால்வ் ஆகி இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சரியான நெக்லெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியாவாக போச்சு. அதே மாதிரி ஸ்பெஷலி ஆஸ்திரேலியா பார்க்க நாங்கள் கூடுதலாக இந்த கார்பன் எமிஷன் என்பதை பற்றி அது அந்த கார்பனோட டிபெண்டன்ட் எக்கனாமியாகவும் இருக்கிறது. ஏற்றுமதி பொருட்கள் பலவற்றிலும் கூட இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்வாயரன்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்குது. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க டெரன்ஸ்? ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுங்கள். இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த 3 P's அறிமுகப்படுத்தப்படுது. நான் பாடசாலை காலத்தில் இருக்கும் பொழுது ப்ராஃபிட், பீப்புள் அண்ட் பிளானட் அண்ட் வர்றது சரியான காலம் சென்றது இல்லைவா டெரன்ஸ்? இன்னும் வளர்முக நாடுகளில் இது ஒரு லக்ஷரி கான்செப்ட் என்று தான் நினைக்கிறார்கள். அல்லது இது வந்து இந்த டெவலப் கண்ட்ரீஸ் தாங்கள் எல்லாம் டெவலப் பண்ணப்பட்ட பிறகு இந்த புது லாஸை கொண்டு வந்து அவைல டெவலப்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இப்படியான சமத்துவம் இல்லாத ஒரு ஈக்விட்டி இல்லைன்னு சொல்லி ஒரு பல கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ இப்பையும் கூட கூடுதலாக இந்த எமிஷன்ஸ் செய்கிறவர்கள் வந்து இந்த கான்செப்டே ஏற்றுக்கோ. அப்போ நீங்கள் அந்த கார்பரேட் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒரு கார்பரேட் எக்ஸிகியூட்டிவாக இவ்வாறு இந்த people who drive the economy velike advice panninga inda concept periya challenges irundirukum adu eppadi neenga navigate panninga
1: ipa adu moondu areas and focus ml ondu vandu regulation kanaka areas ipa regulation laws irukku adu laws meet pananga adu ondu mattu vandu risk inda

0: மூன்றாவது வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜியை பார்த்தா நாங்கள் இங்கே ஒரு நாளில் நாங்கள் எங்களோட சன் வந்து சோலார் எனர்ஜி கிரியேட் பண்ணுற சன் ஒரு நாள் ஒர்த் அந்த பவரோட நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முழு உலகத்தையும் பவர் பண்ணலாம். சோலார் எனர்ஜி வருது.
1: நிச்சயமாக
0: அப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணினா நாங்க ஃபாசில் ஃபியூல் பெட்ரோல் வந்து எடுத்துக்கொண்டு எரிக்க
1: தேவையில்லை. ஓகே ரைட் ஓகே. அது ஒரு அருமையான ஸ்டெப்ஸ். ஐ மீன் அந்த ஒரு நாளில் ஒரு வருடத்தை எனர்ஜைஸ் பண்ணக்கூடியன்றது தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்.
0: அவ்வளவு சோலார் தேவையில்லை. அப்ப சோலார் வந்து ஒரு பெர்த் ஏரியா மட்டும் இருந்தா காணும் முழு உலகத்தையும்
1: வளர்முக நாடுகள் பல இருக்கின்றன. நாங்கள் போனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரிஜின் நீங்களும் அந்த மாதிரி இலங்கை. இலங்கையில் 365 நாளும் சூரிய ஒளி இருக்கும், அதாவது சூரியன் வரன் கொடுத்த ஒரு நாடு. அப்படி இருந்து கூட இந்த சோலார் அதே போல கிளீன் என்வாரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி சோர்சஸ் வந்து இன்னும் இந்த ஃபாசல் ஃபியூல் பெனிட்ரேட் பண்ண அளவுக்கு மும்முரமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அல்லது பல தடைகள் இருக்கின்றன. இதுகள் வந்து எப்படி இந்த கோஆப்பரேட் இனிஷியேட்டிவ்ஸால் எதிர்காலத்தில் இது மாற்றக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
0: அது டெக்னாலஜி வந்து அப்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்க காஸ்ட் குறைஞ்சி வந்து
1: எகனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்.
0: இப்போ முழு உலகத்திலே எனர்ஜி காஸ்ட்டை பார்த்தா இப்போ சோலார் இஸ் த சீப்பஸ்ட்
1: எனர்ஜி
0: டு ப்ரொடியூஸ், சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி குளோபலி.
1: அப்படின்னா
0: அவ்வளவு சீப்பா வந்த பிறகு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஸ்ரீலங்காவில் சோலார் தான் போடுவேணும். சோலோட நீங்க ஸ்டோரேஜ் எடுக்கணும்,
1: நிச்சயமாக
0: ஸ்டோரேஜ் பேட்டரி அதெல்லாம்
1: யோசிக்க வேணும்.
0: ஆனா இப்ப நீங்க எலக்ட்ரிக் காஸ பார்த்தா இப்ப எவ்வளவு குயிக்கா எலக்ட்ரிக் காஸ் வந்திருக்கு. இப்ப ஆஸ்திரேலியாலே எலக்ட்ரிக் காஸ் இஸ் ஹையஸ்ட் செல்லிங் லாஸ்ட் மந்த். ஏனென்றா இந்த எனர்ஜி கிரைசிஸ் ஆல. அப்ப எனர்ஜி கிரைசிஸ் வந்தா செல்ஃப் ரினியூவபிள் எனர்ஜி அது பெட்டர். ஏனென்றா நாங்க சவுதி அந்த கண்ட்ரீஸ்ல ரிலாய் பண்ண
1: தேவையில்லை.
0: அப்ப இதெல்லாம் இந்த டெக்னாலஜிஸ் ப்ரமோட் பண்ணும் எனர்ஜி வாஸ் மெத்தட் வந்து காஸ்ட்
1: ரைட்
0: யா.
1: And also in the self-sustainability, and you can say, if you have a panel, that's the isolated properties. That's right.
0: எங்களோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் எங்களோட பேனல் எல்லாமே இருக்கு. எங்களோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் சம்மர்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 100 ரூபீஸ் வரும்,
1: $100
0: வரும்.
1: குறைக்கலாம் நிச்சயமாக. அது அந்த எக்கனாமிக்கும் அதே நேரத்தில் என்வாயர்மெண்டல் சென்ஸும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கான இன்சென்டிவ் இருந்தால் அதில் அப்டேக் இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் நீங்கள் ஃப்ளை பண்ணீங்கள் என்றால் பார்த்தால் ப்ராபப்ளி உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்லேயும் கூட அப்டேக் சோலார் பேனல்ஸ் கூடுதலாக இருக்கிற நகரங்களில் மெல்பர்ன் ஒன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
0: ஆஸ்திரேலியா பெர்த்தும் மெல்பர்னும் வெரி ஹை, ஆஸ்திரேலியா இஸ் வெரி ஹை. அந்தபடி நல்லா போகுது. ஆஸ்திரேலியாவில் ரினியூவபிள் எனர்ஜியும் இப்போ கணக்கு வந்துட்டுது. சில நாட்கள்ல ஆஸ்திரேலியா ஃபுல்லி பவர்ட் பை ரினியூவபிள் எனர்ஜி.
1: நிச்சயமாக. டெரன்ஸ், உங்களுடைய இன்ட்ரடக்ஷனில் நாங்கள் சொல்லியிருந்தோம் நீங்கள் சமூக நீதி மனித உரிமைகளுக்காகவும் கூட குரல் கொடுக்கும் ஒருவர். நீங்கள் ஒரு அப்சர்வராக மட்டும் இருக்காமல் யூ ஆர் டேக்கிங் ஆக்டிவ் ரோல். இதனை பற்றியும் பேசுவோமே. உங்களுடைய நீங்கள் இந்த நாட்டுக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து தான் நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது என்று சொன்னீர்கள். இந்த ஹியூமன் ரைட்ஸ் அதினத்தில் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேச வேண்டிய அதனை பற்றியும் பேசுவோமே டெரன்ஸ்.
0: ஓ, எனக்கு இப்ப இந்த ஏரியால ஒர்க் பண்றேன்னா இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவேன் யூ மஸ்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அப்ப நான் இப்ப கன காலமா வெஜிடேரியனா இருக்கேன். வெஜிடேரியன் தான் இட்ஸ் பெட்டர் ஃபார் த பிளானட் அண்ட் பெட்டர் ஃபார் ஹெல்த். அப்ப வின் வின் நல்லது தானே. புதுசா வாங்க விருப்பம் இல்லை. நான் செகண்ட் ஹேண்டா வாங்குறேன்னா வாங்க விரும்புனா வாங்குவேன். என்னென்னா புதுசா

0: சாமான்கள் இப்ப வாங்கினா 90% ஆஃப் நியூ திங்ஸ் நீங்க வாங்குறது ஒரு 6 மாசத்துக்குள்ள லேண்ட்ஃபில்ல போயிடும்.
1: ரைட், ஓகே.
0: அப்ப அந்த நாங்க கன்சியூம் பண்ணிக்கொண்டு இருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ. அப்ப ரீசைக்ளிங், ரீயூஸ் அதெல்லாம் நாங்க என்கரேஜ் பண்ணணும். மற்றது ஹியூமானிட்டேரியன் ஏரியால வந்து நான் கணக்கு வாலண்டியர் பண்றேன். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நான் சேர் ஆயிருக்கேன் ஆஸ்திரேலியால. மற்றது பிரிட்ஜிங் லாங்காண்டு நாங்க மன்னார்ல கன வேலை செய்யற ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் தூரம் நான் உங்களுக்கு
1: சொல்லியிருக்கிறீங்களா?
0: அப்ப அந்த ஏரியாஸ்ல நான் கணக்கு இப்போ நாங்க காமெடி ஃபெஸ்டிவல் காமெடி ஷோ பிரிஜிங் லாங்கா ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. தில்லுக்கும் சுரேன் ஜெயமான என்ன ரெண்டு பொடியங்களும் நாலு ஸ்ரீலங்கன் கமேடியன்ஸ் இப்ப 100 டிக்கெட்ஸ் நாங்க உடனே வித்துடம். அப்ப அந்த காசு நாங்க தில்லுக்கு எல்லாம் ஃப்ரீயா செய்யணும். அந்த காசை கலெக்ட் பண்ணி நாங்க மன்னாருக்கு அனுப்பி விடுவோம்.
1: நிச்சயமாக டெரன்ஸ், நாங்களும் எங்களுடைய கலையகத்தின் மூலமாக உங்களுடைய இந்த முயற்சிக்கு அனுசரணை. அதே நேரத்தில் அது எப்போ நடக்குது, அந்த டிக்கெட்ஸ் எப்படி வாங்கலாம், எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணலாம் என்பதை பற்றியும் இருக்கா சொல்லுவோமே.
0: ஓ, நான் நெக்ஸ்ட் டைம் இவெண்ட் கேட்க நான் சொல்றேன். இந்த காமெடி இவெண்ட் இப்ப 100 டிக்கெட்ஸ்
1: சோல்ட் அவுட்
0: போயிட்டு.
1: ரைட், ஓகே, நல்லது. உங்களுடைய இந்த சமூக சேவைகள், அதே நேரத்தில் நீங்கள் குளோபல் சிட்டிசன்ஸ் அமைப்பிலும் தலைவராக இருக்கிறீர்கள். இந்த ஹியூமன் ரைட்ஸ் என்பது இப்போது ஒரு கான்செப்டாக மட்டும் இருக்கின்றதா, இன் ப்ராக்டிஸ் இப்படி பல உலகத்தில் பல போராட்டங்கள் நடக்கின்றன, நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போது சோஷியல் மீடியா மற்றும் இந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கின்றது, அதனால் இந்த மனித உரிமைகள் கான்செப்டாக இன்டர்நேஷனல் லோவாக மட்டும்தான் இருக்கின்றது. ப்ராக்டிக்கலாக இதை ஒருத்தருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை. நம்பிக்கை இழந்த ஒரு நிலையில் பலர் இருக்கின்றார்கள். உலக நீதி என்பது பலமானவர்களின் கைகளில், ஆயுத பலம் உள்ளவர்களின் கையில் தான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிஸை காட்டி கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் என்று சொல்லி. இவ்வாறான டிஸ்கரேஜிங் பல விடயங்கள் நடந்தாலும், டெரன்ஸ், நீங்கள் ஒரு இப்படி ஒரு டெவலப் நேஷனில் இந்த வாலண்டியரிங் இதனை பற்றியும் பேசுங்களேன். எவ்வாறு இந்த ரியாலிட்டி ஆஃப் திங்ஸா
0: அந்த ஏரியாஸில் நாங்கள் இங்கேருந்து பாலஸ்தீனியன்ஸுக்கும் யுக்ரைனியன்ஸுக்கும் இங்கேருந்து நாங்கள் காசு அனுப்பலாம். ஆனால் வேற ஒன்றும் செய்ய கஷ்டம் தானே.
1: நிச்சயம்.
0: ஆனால் ஒரு ஒரு சாமான் செய்யறது ஒரு ஒரு நாங்களும் தமிழாக்களும் செய்யறது இது முந்தி பாலிட்டிஷியன்ஸ் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அதான் ஆம்னஸ்டி எல்லாம் செய்யறது, லெட்டர்ஸ் எழுதுற பாலிட்டிஷியன்ஸுக்கு, கேம்பெயின்ஸ் நடத்துறது, ஆக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. ப்ரொட்டஸ்ட் பண்ணால் பாலிட்டிஷியன்ஸ் போய் இந்த மெசேஜை வேற கண்ட்ரிஸு கொடுப்பினோம். அப்படித்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா அது அது வாரை பத்தி. மற்றது கிணக்கு இங்கேயும் கிணக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அபரிஜினல் டெத்ஸ் இன் கஸ்டடி, யூத் கஸ்டடி ஏஜ், அந்த ஏரியாஸ் பாலிசி ஏரியாஸ்ல நாங்கள் கிணக்க வேலை செய்யறோம். என்னன்னா இங்கே ஹியூமன் ரைட்ஸ் கிணக்கு ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. இங்க ஆஸ்திரேலியா இங்க காலனைஸ் பண்ணிக்க கணக்கு அபரிஜினஸ் கொண்டதுதானே. அந்த சார்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இப்பயும் இருக்கு.
1: தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு.
0: வோட் எஸ் வோட் அதெல்லாம் கன வேலை செய்தாங்க.
1: ஆமாம். இந்த நேரத்தில் ஒரு மோஸ்ட் ரெலவெண்ட் கான்வர்சேஷன் என்று சொல்லலாம், இந்த மோனோ கல்ச்சர், மல்டி கல்ச்சர். அதனால் இந்த மல்டி கல்ச்சருக்கான ஆதரவு ஆஸ்திரேலியாவில் குறைந்து வருகின்றது. அதே நேரத்தில் சில பாலிட்டிஷியன் அரசியல்வாதிகள் இதனை தங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுது. இது வந்து ஒரு மல்டி கல்ச்சரலால் உருவாக்கப்பட்ட, மைக்ரன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு என்ற நம்பிக்கை இருந்தது. இந்த மாற்றங்களை பற்றி, மாற்றங்கள் ஏன் நடக்கின்றது, இதுக்கு இதன் உங்களுடைய தாட்ஸ் என்ன?
0: இந்த ட்ரம்ப் சார் ஆஃப் ரைஸ் ஆஃப் பவரை பார்த்தா அந்த ரைஸ் வந்து வந்தது இன்இக்வாலிட்டியால பற்றி. ஏனெண்டா கனப்பேர் கொஞ்சம் பேர் கன காசோட இருக்கணும், கன பேர் ஒரு காசு இல்லாமல்
1: இருக்கணும்.
0: அந்த இன்இக்வாலிட்டி கேப் இப்போ 50 வருஷமா பெருசாக போய்கொண்டே இருக்குது. அது ஆஸ்திரேலியாலையும் அப்படித்தான், ஆஸ்திரேலியாலையும் இன்இக்வாலிட்டி கேப் இஸ் கெட்டிங் பிகர். வேர்ல்டு வைட் இப்ப 8 or 12 பேர் த வெல்த் த மோஸ்ட் வெல்தி 12 பீப்புள் ஹாவ் த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்த் கம்பேர்ட் டு 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். அப்ப அப்படி கேப் இருக்கு. அந்த கேப் வரைக்கும் ஆக்கள் வந்து அவர மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல கான்பிடன்ஸ்
1: இல்லாம
0: அதுதான் இண்டிபெண்டன்ஸுக்கு ஓட்ஸ் போகுது. இப்ப போலிங் ஹேண்ட்ஸுக்கு ஓட்ஸ் போக போகுது. நான் இண்டிபெண்டன்ஸும் கணக்கு ஓட்ஸ் எடுப்பினோம் எலெக்ஷன்ல. ஆனா போலிங் ஹேண்ட்ஸன் அந்த ரைட் விங்கும் இடம் இடம் இருக்கு. ஏனென்றால் அந்த இப்ப ஐ திங்க் ஒன் ஆஃப் த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இப்ப ரைட் விங் பாகிஸ்தான் வந்திருக்கு. அப்ப உலகம் முழுக்க இப்படி கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் நடக்குது.
1: ஆனா நீங்கள் சொன்னது மாதிரி அந்த இக்கோனமிக் இன்இக்வாலிட்டியை பயன்படுத்தி சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபோர்ஸஸ் அதனை தங்களுடைய அட்வான்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற பாக்கி நம்ம இந்த மாதிரி தான். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் கொண்டது, இந்த சோஷியல் இக்கானமிக் அண்ட் ஈகோ, இது மூன்றும் பின்னி பிணையப்பட்ட ஒரு விடயம் இல்லவா? அப்போ நீங்கள் வந்து அதில் ரெண்டு பிலரில் யூ ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணீங்க. இந்த கனெக்ஷன் என்ன, இந்த இன்டர் ரிலேஷன்ஸ் என்ன இந்த மூன்று விடயங்களுக்கும் இடையில?
0: அந்த கனெக்ஷன் வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சை பார்த்தா, கிளைமேட் சேஞ்ச் வந்து எஃபெக்ட் பண்ணுறது the poorest people in the world. Mainly ipa ella idathayum paatha poorest people and insurance edukkela daakal in the aakal vandu in the flood plains la houses irunda and the poor areas and impact panna mudal. Appa adhan connection and the rich people continue to make money and continue to pollute the world. People like Gina Reinhart and so on. And the poor people and the impact same kaasum kuraivu impactsum kooda adhan connection and the inequality gap are reduced panina. Ipo the world lore amba the economist or a reporter produce panirikkanam adhe enna sollinamna and the inequality gap ta kurachu a wealth tax increase panni and the tax eduthu aakala educate pannina and the inequality gap kurayum, climate change and other problems poirumundu. Ana problem enna wealth tax poda politicians poda maatana politicians anga irundha kaasu edukina Elon Musk அப்படி ஆகலாம் காசு
1: கொடுக்கிறேன்.
0: அதான் ப்ராப்ளம்.
1: நிஜமாக நீங்கள் வந்து இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியல் சில சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள். இதற்கு இப்போ இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுப்பதற்கு உங்களுக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் அக்கறை இருக்கின்றதா டெரன்ஸ்?
0: I don't think so.
1: நான் இந்த உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். என்றால் நீங்கள் சொல்ற பல விடயங்கள் இஸ் அ வெரி கரண்ட் அண்ட் வெரி ரெலவெண்ட் இன்றைய நாட்டுக்கு. இன்றைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூனோ, ஈவன் நான் சொல்லிக்கன் வந்தது எங்களோட ப்ரொடியூசர் குமாருக்கு சொல்லிக்கன் இருந்ததுன்னா, நான் ட்ரைவ் பண்ணிங்க கூட இட்ஸ் வெரி மிஸ்டி, அன்யூஷுவலி மிஸ்டி இன் மெல்பர்ன். அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது காலநிலை மாற்றங்கள் எங்களுக்கு பொது விளங்கும் அளவுக்கு மாறி வருகின்றது. இட்ஸ் அப்படியெல்லாம் நடக்க த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவர்களுக்கு கூட பல விடயங்கள் விஷனரி லீடர்ஷிப்ஸ் வந்து இப்போ எங்களோட சமூகத்தில் இருந்து கற்ற அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீம்
0: இல்ல. நாங்க தமிழாக்கல எங்கட புள்ளையல வெரி இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தமிழ் பீப்புள். அதுக்கு தான் நாங்க எல்லாரும் இந்த ஏரியாஸ்ல இன்னும் கூட ஒர்க் பண்ணணும்.
1: நிச்சயமாக.
0: ஏனென்றால் நாங்கள் அவையில் படிக்க வைக்கலாம், ஆனால் படிச்சுட்டு வந்து என்ன உலகம் அந்த பேட் ஸ்டேட்ல இருந்தால் என்ன
1: என்ன பெரிய யோசனை. அது சரி. நீங்கள் வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்க வேண்டும் என்பதும் எமது வானொலி நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது நாங்கள் உங்களை போன்றவர்களை அழைத்து வருவதில் இருக்கும். இந்த நேரத்தில் டெரன்ஸுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது தொலைபேசி மூலம். அவரை மீண்டும் இணைத்து கொள்ளும் வரை டெரன்ஸ்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். டெரன்ஸ், இப்படி ஒரு சின்ன இன்டர்மிஷன் வந்தால் உங்களுக்கு விருப்பமான ஒரு தமிழ் பாட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பாடலின் சில வரிகளை கேட்டுவிட்டு டெரன்ஸை மீண்டும் இணைத்துக் கொள்வோம்.

0: டெரன்ஸ் இளையணிலா, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்கள்.
1: ரொம்ப நன்றி.
0: அந்த பாட்டுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் என்று நினைக்கின்றேன் டெரன்ஸ். எங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பமா? இந்த இளையவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், அடுத்த ஜெனரேஷன், இந்த ஐடென்டிட்டி. நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல் யங்ஸ்டராக அந்த காலத்தில் இருந்தீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெர் வாஸ் லாட் ஆஃப் அட்வர்சிட்டி, உங்களுக்கு பல சவால்கள் இருந்தன. நீங்கள் ஒரு அகதியாகத்தான் இந்த நாட்டுக்கு வருகின்றீர்கள். அப்படி வந்து கூட இப்போ நான் இந்த கேள்வி வந்து, த லீடர்ஷிப், ஆர் தி போர்ன் ஆர் தி மேட், அதை பற்றி உங்களுடைய தாட்
1: என்ன? தெரியாது. I think if you english la solran neenga passionate irunda or area la neenga en area nam doesn't matter what area neenga passionate irunda neenga number 1 a varuvingal adan naan believe pandrathu enak in the area seriya passionate irunda naan and area la passionate irunda adu work maari theriyadhu illa neenga செய்வது கஷ்டமா இருக்காது. அப்ப அந்த பேஷனோட அந்த சக்சஸ் வில் ஃபாலோ.
0: நிச்சயமாக டெரன்ஸ், இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து இந்த அருமையான கருத்துக்களையும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் எங்கள் நேர்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி டெரன்ஸ். அகதி வாழ்வில் தொடங்கி ஒரு பொறியாளராக நீங்கள் கோஆபரேட் லைஃபை ஆரம்பிக்கின்றீர்கள். இந்த என்வாயர்மெண்ட், அது என்ன ஹியூமன் ரைட்ஸ், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சேவை மிகவும் சிறப்பாக தொடர வேண்டும். எம்மவர்கள் பலரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இந்த நேரத்தில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் டெரன்ஸ்.
1: ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: நன்றி டெரன்ஸ். நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது வானிசையின் எமது எம்மவர் பேராசிரியர் டெரன்ஸ் ஜெயரத்னத்துடனான ஒரு கலந்துரையாடல். இது உங்கள் எமில் ராஜா, தொடர்ந்து வானிசையுடன் இணைந்திருங்கள்.

0: FM 88.9 அலைவரிசையினூடாக ஒலித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயம் கவர் தமிழ் வானொலி வானிசை. இது உங்கள் எமில் ராஜா. இன்னும் சில நேரம் இருக்கின்றது உங்களுடன் வானிலைகளில் இணைந்திருப்பதற்கு. அடுத்து உங்களுக்காக நாங்கள் வழங்குவது BBCயின் அனுசரணையுடன் வழங்கும் வரும் உலகச் செய்திகள்.
1: இது BBCயின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களை தேடி வரும் மீட்புக் குழுவினர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக படிப்படியாக மீண்டும் தொடங்கும் கப்பல் போக்குவரத்து. இதன் காரணமாக ஈரான் போர் தொடங்கிய பிறகு வீழ்ச்சியடைந்துள்ள எண்ணெய் விலைகள். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த நேட்டோ பொதுச் செயலாளர். இரண்டு வாரங்களில் ராணுவ கூட்டணியின் வருடாந்தர உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் சந்திப்பு. தீவிர வெப்பம் ஒரு மருத்துவ அவசர நிலையாக அமையலாம். இதில் உள்ள ஆபத்துகள் மற்றும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது குறித்து விளக்கும் நிபுணர்கள். வணக்கம். இந்த செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் மைக்கேல். வெனிசுவேலாவில் அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட நிலையில் அங்கு தேசிய அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகேஸ் பிறப்பித்துள்ளார். இதுவரை குறைந்தது 164 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கு வெறும் கைகள் மற்றும் சிறு கருவிகளை கொண்டு அவசரகால பணியாளர்களும் உள்ளூர் தன்னார்வலர்களும் முயற்சித்து வருகின்றனர். காணாமல் போன உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குறித்து குடும்பத்தினர் கவலையுடன் உள்ளனர். இந்த இரண்டு நிலநடுக்கங்களும் சக்தி வாய்ந்தவை என்றும் நிலநடுக்கங்களின் வலிமை 7.2 மற்றும் 7.5 என்ற அளவில் பதிவானதாகவும் புவியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுக்கு தாம் உதவிகளை அனுப்ப உள்ளதாக அதிபர் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். கருவிகள் மற்றும் உதவிப் பொருட்களை அனுப்பி உதவி உள்ள அண்டை நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் நன்றி தெரிவித்துள்ளார்.
2: லாக்வேரா மாகாணத்தில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு டஜன் கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. கடவுளின் அருளால் அங்கு சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றுவதற்கான மீட்பு பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். இது உண்மையில் பெரும் துயரகரமான நிகழ்வு என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதோடு அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் இந்த கடினமான காலகட்டத்தில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தங்களை சுற்றியிருந்த சுவர்கள் பிளந்ததால் எழுந்த அச்சத்தையும் கூச்சலிட்டுக் கொண்டு தெருக்களுக்கு விரைந்ததையும் மக்கள் விவரிக்கின்றனர். இதுகுறித்து BBC செய்தியாளர் அருணா ஐயங்கார் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
3: வெனிசுவேலாவின் தலைநகர் கேரகஸில் இடிந்து விழுந்த பல மாடி கட்டட இடிபாடுகளில் சிக்கிய காயமடைந்தவர்களை தோண்டி எடுக்க அவசர ஊழியர்கள் உதவினர். பதற்றத்துடன் இருந்த அப்பகுதியின் குடியிருப்பு வாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்கள் குறித்து செய்தி அறிய முயற்சித்தனர். இந்த காட்சிகள் அந்நகரத்தில் உள்ள BBC செய்தியாளரின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டவை. வெனிசுவேலாவின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சாக்கோ நகராட்சியில் இடிந்து விழுந்த கட்டடம் இது. மீட்பு படையினர் இடிபாடுகளின் மீது ஏறிய போது வெளியே இருந்தவர்கள் தங்கள் உறவினர்களின் பெயர்களை கூச்சலிட்டனர். உள்ளூர் நேரப்படி மாலை 6 கேரகஸுக்கு மேற்கே உள்ள சான் பெலிப்பே நகருக்கு அருகே 7.2 என்ற அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட 1 பிறகு 7.5 என்ற அளவில் இரண்டாவது நிலநடுக்கம் ஏற்பட்டது.
4: வெனிசுவேலாவில் இன்று ஒரு விடுமுறை நாள் என்பதால் மக்கள் வேலை செய்யாத நேரத்தில் இது நடந்தது. நிலநடுக்கம் தலைநகரை மிகவும் கடுமையாக உலுக்கியது. என் வீடு, எனது கட்டடத்தில், எனது சுற்றுப்புறத்தில் பொருட்கள் கீழே விழுந்து உடைந்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எனது அண்டை வீட்டார் ஒருவர் கீழே விழுந்ததில் அவரது கைகள் உடைந்தன.
3: இந்த பேரழிவின் முழு அளவு வெளிவர சில நாட்கள் ஆகலாம். இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் இறப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர்.
1: 1900 ஆண்டு வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமெரிக்காவுக்கான பிபிசி செய்தியாளர் பில் கிராண்ட் வழங்கும் மேலதிக தகவல்கள் இதோ.
5: சமீப காலத்தில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இங்கு ஏற்படவில்லை. 1967 வெனிசுவேலாவின் கராகஸ் நகரில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலநடுக்கங்களை இது நினைவூட்டுகிறது. நிலநடுக்கத்திற்கு பிறகான அதிர்வுகள் தொடர்பான உண்மையான கவலை என்னவென்றால், மீண்டும் அங்கு திரும்புவது பாதுகாப்பானது என முழுமையாக உறுதியாகும் வரை அடுக்குமாடி கட்டடங்களுக்கு வெளியிலேயே மக்கள் பலரும் தங்கியிருப்பார்கள். உண்மையில் எரிவாயு கசிவுகள் குறித்த அச்சத்தின் காரணமாக கட்டடங்களுக்கு வெளியே இருக்குமாறு அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் டியோஸ்டாவா கரேயா கூறியுள்ளார். நகரின் சில பகுதிகளில் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. எத்தனை பேர் கட்டடங்களுக்கு இடையே சிக்கியிருக்கக்கூடும் என்பது தெளிவாக தெரியவில்லை. வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள இந்த மிக கடுமையான நிலநடுக்கத்தில் உதவுவதற்காக அவசர சேவைகள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன.
1: ஈரான் போர் தொடங்கிய பிறகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து ஒரு பீப்பாக்கி சுமார் $72 வர்த்தகம் செய்யப்படுகிறது. ஈரானுடனான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரின் போது ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு கட்டத்தில் $126 அதிகமாக உயர்ந்தது. அமெரிக்காவும் ஈரானும் கடந்த வாரம் 60 போர் நிறுத்த உடன்படிக்கையை அறிவித்ததிலிருந்து இந்த விலை வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கித் தவித்த எண்ணெய் கப்பல்கள் இப்போது மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் விலைகள் இன்னும் குறையக்கூடும் என்று சில எண்ணெய் தொழில்துறை கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் பல அறியப்படாத விஷயங்கள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க மற்றவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
6: ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் கப்பல்களை சாதாரண நிலைக்கு கொண்டு செல்வதில் 3 முக்கிய பிரச்சினைகள் உள்ளன. பொதுவாக ஒரு நாளைக்கு சுமார் 130 கப்பல்கள் செல்லும். முதலில் ஹோர்முஸ் வழியாக செல்வதற்கு கப்பல்கள் பாதுகாப்பாக உணர்கிறதா? இரண்டாவது, வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே உள்ள உள்கட்டமைப்புகள், இந்த மோதலின் போது அந்த ஆற்றல் உள்கட்டமைப்பு எவ்வளவு சேதமடைந்துள்ளது, உற்பத்தியின் அடிப்படையில் வேகத்தை மீண்டும் பெற எவ்வளவு காலமாகும் ஆகியவை முக்கியமான ஒன்றாகும். மூன்றாவதாக, மோதல் காரணமாக பொருட்களை பெற முடியாததால் அங்கு சந்தையை சார்ந்துள்ள எத்தனை கப்பல்கள் உலகெங்கிலும் உள்ள பிற சந்தைகளுக்கு நகர்ந்துள்ளன என பார்க்க வேண்டும். இந்த சமாதான உடன்படிக்கை நீடித்தாலும் கூட நாம் இயல்பு நிலைக்கு வருவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் விதிக்கும் கட்டணங்கள் மற்ற கடல் வழித்தடங்களுக்கும் பரவி உலகளாவிய வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அமெரிக்காவின் வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். ஈரானுடனான முன்மொழியப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை மிகவும் மென்மையான ஒன்றாக பார்க்கும் கூட்டணி நாடுகளுக்கு உறுதியளிக்க ரூபியோ பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். சமீபத்திய மோதலின் போது ஈரான் பலமுறை மத்திய கிழக்கில் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நீர்வழிகள் எந்த நாட்டிற்கும் சொந்தமானவை அல்ல என்று வலியுறுத்திய ரூபியோ, ஹோர்முஸ் நீரிணை உட்பட நீர்வழிகளை பயன்படுத்த எந்த சுங்க கட்டண நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா உடன்படாது என்று வலியுறுத்தினார்.
7: சர்வதேச நீர் வழியை பயன்படுத்த பணம் வசூலிக்கும் எந்த ஒரு முறையையும் முழு உலகமும் எதிர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நடக்கப் போவதில்லை என அதிபர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். நீர் இணைகளை திறப்பது என்பதன் அர்த்தம் சர்வதேச நீர் வழிகளில் உள்ள நீர் இணைகளில் சுதந்திரமாக செல்ல முடியும் என்பதாகும்.
1: வெனிசுவேலாவில் நிலநடுக்கம் மற்றும் ஈரான் போருக்கு பிறகு எண்ணெய் விலையின் வீழ்ச்சி தொடர்பான செய்திகளை பார்த்தோம். இனி மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அமெரிக்க அதிபரை தலைநகர் வாஷிங்டனில் சந்தித்துள்ளார். இவர்களின் ராணுவ கூட்டணி துருக்கியில் அதன் வருடாந்தர உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு 2 முன்பு இந்த சந்திப்பு நடந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் விவகாரத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகள் தன்னை ஆதரிக்காமல் ஏமாற்றிவிட்டதாக டிரம்ப் நம்புகிறார். அவர் ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக குறிப்பிட்டார். குறிப்பாக பிரிட்டன் மற்றும் இத்தாலியை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அவர்கள் தமக்கு இன்னும் அதிக ஆதரவு அளிப்பார்கள் என்று அவர் நம்பியிருந்ததாக கூறினார். ரஷ்யாவின் தெற்கு பிராந்தியமான கிராஸ்னோடாரில் ஓர் எண்ணெய் கிழங்கில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிரைமியாவுக்குள் நுழையும் ஒரு முக்கிய கடவைக்கு அருகில் உள்ள முக்கிய பணிமனை இந்த மாதம் மட்டும் 3 முறை தாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தெற்கு யுக்ரைனில் ஒரு நார்வேயைச் சேர்ந்த கன்னிவெடி அகற்றும் குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 2 யுக்ரைனிய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அதிபர் டிரம்ப் வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மாலில் உள்ள கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் ஃபேர் நிகழ்ச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். ஜூலை 4 1776 சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுடன் 250 ஆண்டுகள் நிறைவடைகிறது. ஐரோப்பாவின் சில பகுதிகளை பாதித்து வரும் வெப்ப அலை வியாழக்கிழமையும் தொடர உள்ளது. அதேவேளையில் இந்த தீவிர வெப்பம் கிழக்கு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டவோ அதை தாண்டவோ கூடும் என்று அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் மீண்டும் எச்சரித்துள்ளது. புதன்கிழமை அன்று பிரான்சில் பதிவான சராசரி வெப்பநிலை இதுவரை இல்லாத அளவிலான உச்சத்தை தொட்டது. இதன் காரணமாக நாட்டின் மேற்கு பகுதியில் 1000கணக்கான வீடுகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. கடும் வெப்பம் காரணமாக லூவர் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பிரான்சின் முக்கிய இடங்கள் வழக்கமான நேரத்திற்கு முன்னதாகவே மூடப்பட்டன. பிரிட்டனில் ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிலான அதிகபட்ச வெப்பநிலை நேற்று பதிவாகியுள்ளது. நாட்டின் ஒரு பகுதியில் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருந்தது. கடந்த சில நாட்களாக ஸ்பெயினிலும் கடும் வெப்பத்தை எதிர்கொண்டுள்ளது. வடக்கு ஸ்பெயினின் மற்றும் இத்தாலியின் சில பகுதிகளுக்கு கடும் வெப்பம் குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை நெருங்கும் போது ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் வெப்பமான நாட்களில் ஊதிய இழப்பின்றி உடலை குளிராக பாதுகாக்கும் இடைவேளைகளை எடுக்கும் உரிமையை ஊழியர்களுக்கு வழங்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐரோப்பிய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதிக வெப்பநிலை நம் உடலில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் நம்மில் பலரும் உணர்வதை விட மிக அதிகம். கடும் வெப்பம் உடலில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்தும் உடல் வெப்பத்தை குறைவாக வைத்துக் கொள்ள எவ்வாறு செயல்படலாம் என்பது குறித்தும் பிபிசியின் அறிவியல் பிரிவு செய்தி ஆசிரியர் ஃபெர்கஸ் வால்ஸ் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க பல வழிகள் உள்ளன. ஆனால் இத்தகைய கடுமையான வெப்பம் நிலவும் போது உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பதில் சிரமம் ஏற்படலாம். உங்களுக்கு அதிக வெப்பம் ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைந்தால் அது விரைவாக வெப்ப சோர்வுக்கு வழிவகுக்கும். அதிக வியர்வை, வெளிரிய மற்றும் ஈரப்பதமான தோல், குமட்டல், தலை சுற்றல் அல்லது மயக்கம் வரும் உணர்வு போன்றவை இதன் அறிகுறிகள். பிரிட்டனில் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் குழுவினர் எல்லா கால நிலைகளிலும் பொது நிகழ்வுகளில் உதவி மற்றும் முதலுதவி அளிக்க தயாராக இருப்பதை பார்க்கலாம். வெப்ப சோர்வால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்தால் என்ன ஆலோசனை வழங்குவீர்கள்?
8: முதலில் அவர்களை வெப்பமான இடத்திலிருந்து நிழலான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அவர்களின் அதிகப்படியான ஆடைகளை அகற்றுங்கள். குளிர்ந்த நீரை தெளித்து விசிறியால் காற்று வீசுவது மிகவும் நல்லது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க அவர்களின் கால்களை சற்று உயர்த்தி வையுங்கள். அவர்கள் சுயநினைவோடு இருந்தால் குடிக்க ஏதாவது கொடுங்கள். தண்ணீர் கொடுப்பதே மிக சிறந்தது.
5: ஆம்புலன்ஸை எப்போது அழைக்க வேண்டும்?
8: 30 நிமிடங்களுக்குள் அவர்களின் நிலையில் முன்னேற்றம் இல்லை என்றால் ஆம்புலன்ஸை அழைத்தவர்களை கண்டிப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
5: உண்மையான ஆபத்து என்னவென்றால் வெப்ப சோர்வு என்பது மருத்துவ அவசர நிலையான ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தாக்கமாக மாறக்கூடும். மிக அதிக வெப்பநிலை, வியர்க்காத சூடான தோல், குழப்பம், வேகமான இதய துடிப்பு, வேகமான சுவாசம் மற்றும் சுய நினைவு இழப்பு ஆகியவை இதன் அறிகுறிகள். முன்னணி விளையாட்டு வீரர்கள் கடும் வெப்பம் அல்லது குளிரில் நடைபெறும் போட்டிகளுக்கு முன்பு தங்களை அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இந்த சுற்றுச்சூழல் அறையை பயன்படுத்துகின்றனர்.
7: இங்கு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் வசதி உள்ளது.
5: இந்த வெப்ப அலையின் போது நம் அனைவருக்கும் உள்ள ஒரு முக்கிய சவால் அதிகப்படியான ஈரப்பதமாகும்.
7: காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது காற்றில் நிறைய ஈரம் இருக்கிறது என்று பொருள். அதன் காரணமாக உடல் வெப்பத்தை வெளியேற்றும் நம்முடைய மிக சிறந்த வழிமுறை பாதிக்கப்பட்டு தோலில் உள்ள வியர்வையை ஆவியாக்க முடியாமல் போகிறது. அந்த வியர்வை அங்கேயே தங்கிவிடுகிறது அல்லது வழிந்தோடுகிறது. உடல் தனது பணியை செய்யாததால் அதன் உட்புற வெப்பநிலை உயரத் தொடங்குகிறது. இது ஒரு தீவிரமான பிரச்சினை.
5: இத்தகைய வெப்பமான சூழலில் நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் முதியவர்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் இதயம் அல்லது நுரையீரல் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் ஆகியோர் அதிக பாதிப்புக்குள்ளாகும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர்.
1: ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடும் வெப்பம் குறித்த செய்திகளோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.
0: நேரம் சரியாக பிற்பகல் 7:51. நேர்கள் இணைந்திருப்பது மெல்பர்ன் நகரின் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் தமிழ் வானொலி வானிசையுடன். அடுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க ஒரு இனிய இதயம் கவர்ந்த ஒரு தமிழ் பாடல்.

ஒலிந்து ஓய்த்த அந்த இடைக்கால பாடலுடன் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் நெருங்கிவிட்டது. மெல்பர்ன் நகரின் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் வானொலி வானிசையுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இறுதியாக உங்களுக்கு ஒரு இனிய பாடல் தவழ்ந்து வருகின்றது. இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். இன்றும் இனி வரும் நாட்களும் உங்கள் வாழ்வில் இனிதே அமைய வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் எமில் ராஜா. வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இறுதியாக உங்களுக்கு பிரியமான விளைய திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி பாடிய இந்த பாடல்தான்.

liberation. Freedom! He was chasing.

Revolution. Hey.